தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிடு தக்திருக்கு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிடு தக்திருக்கு தத்தஜ்ஜரி தஜல தஜ்ஜனு தஜனு தஜ்ஜினி தஜினி தஜ்ஜனு தக்த தரித தனத தனுத.